0: செய்யறாங்க. குடி ஜுல்லி தனக்கு அப் ஜுல்லி புகம்
1: batay
0: lolou ñu tewlu ko may lañ ci téré mi yalla.